பலரு பில்குனி மோரி சுவாமி நீருடை காரச்சுண்டு மஜ்ய வயஸ்குணம் ஐகம்புனமுனுகி திரவியமாஜிஞ்சுடன் காலியுண்டு மோதிமி வச்சின எந்த முரஹரிணி தழுவக அது இது லேதனி ஆரட்டிஞ்சு காலமந்தை ஊரக கடப்பனேலா